வாழ்க்கை போனஸ்குள்ள, நீதி வாழ்க்கை லோனுக்குள்ள, நீ போடுற சீன் ஓவரால்ல, நீ வாங்கி போட்டதெல்லாம் இஎம்ஐல, நம்ம இல்ல இஎம்ஐல.